சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கின் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.

0: 我的属地为王。哈利路亚，
1: 哈利路亚。
0: 我们的 namaskar 为王，为王万世。
1: Bhakti na bhakti na bhakti na bhakti.

0: கேட்டார். சியலு கௌரவேவே வாய்க்கேன
1: சோரேஷே பாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹீ உம்ஹாஸ்கே சிங்காசன இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்ஸ் இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ.